0: ஜீவிதம் குளிந்தகம் சௌபாக்கிய நிலையத அரகைய வசுவனு உதவித அக்கத புண்ணியத வடல சுவனோ ஆசிஷுவனோ லாலிசிதம் குளிந்தகம்.
1: வேகமாக இருக்கின்ற ஜிங்கையன்ன ஓடிசிக்கொண்டு வந்த குளிந்த ஹரிநாமஸ்மரணையன்ன மாட்டா இருந்த ஏகாங்கியாத பாலகனன்ன காண்டனே, தன்ன குதிரையன்ன நில்லஸ்தானே, குதிரையிந்த இழித்தானே, ஆ பாலகன ஹத்திரக்கு ஹோகி அவன மை தடவுத்தானே, அவனன் ஹத்திரக்கு எழக்கொண்டு பிகிதப்புக்கொள்தானே, அவன கண்ணொரசி ಚರ್ಮದ ಚೀಲದಲ್ಲಿದ್ದ ನೀರಿನಿಂದ ಅವನ ಎಡಗಾಲ ತುದಿಯನ್ನು ಸುರಿಯುತ್ತಿದ್ದ ರಕ್ತವನ್ನು ತೊಳೆದು ಕಳೆದನು. ಮಗುವಿನ ಗದ್ಗದ ಕಂಠದಿಂದ ಬರುತ್ತಿದ್ದ ಧ್ವನಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಪುಣ್ಯದ ಸಾಕಾರ ಮೂರ್ತಿಯಂತಿದ್ದ ಆ ಬಾಲಕನನ್ನ ಬಿಗಿದಪ್ಪಿ ಪ್ರೀತಿಸಿ ಮುದ್ದಿಸಿ ಅವನನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಹೊರಡ್ತಾನೆ.